0: முத்தா என்னல்ல முத்தா லிங்குலிட்டுக்கு ஜீமச்சிட்டுக்கு கச்சப்பனா
1: செப்பு பாபா.